0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ லேடிஸ் தோரம் தோராம் நோக் சிரிக்க நாய் பிரபனோ மிங்லே ஃபம் தக் பியோ
1: ஃபோன் தோ வெரி ஐசி நரங்பம் நரங்பம் தகி ரஞ்சனானி
0: ரஞ்சனா தராம் நோக் சிரி ரஞ்சனா குயி தோரம் சித கேரகதி சருக பிக்ரகே
1: ஆ முப்பௌ ஃபோன் தி ஃபங் ஃபங் பிரிவகோ
0: நசினா ஹான் பபங் போய் தோராதுதே ꯍꯣꯏ ꯉꯁꯤꯅ ꯑꯍꯥꯟꯕ ꯐꯪꯖꯕꯅꯤ ꯇꯔꯥꯝ ꯅꯣꯛ ꯆꯔꯤ ꯑꯀꯥꯁꯣꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯃꯥꯏꯀꯩꯗꯒꯤꯁꯨꯀꯣ ꯉꯁꯤ ꯑꯍꯥꯟꯕ ꯃꯔꯨꯞ ꯑꯃ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯍꯦꯂꯣ ꯂꯦꯗꯤꯁ ꯊꯧꯔꯝꯗꯁꯨ ꯍꯥꯞꯆꯤꯟꯖꯔꯦ ꯍꯥꯏꯕꯤꯌꯨ ꯀꯔꯤ ꯀꯔꯝꯕ ꯋꯥꯐꯝꯅꯣ ꯉꯁꯤ ꯄꯨꯈꯠꯄꯤꯗꯣꯏꯁꯦ ꯑꯍꯥꯟꯕ ꯇꯧꯕꯤꯔꯛꯄ ꯑꯍꯥꯟꯕ ꯐꯪꯕ ꯑꯣꯏꯕꯅꯤꯅ ꯌꯥꯝꯅ ꯃꯔꯨꯑꯣꯏꯕ ꯋꯥꯐꯝꯁꯨ ꯄꯨꯈꯠꯄꯤꯔꯛꯀꯅꯤ ꯍꯥꯏꯅ ꯊꯥꯖꯖꯩꯀꯣ ꯃꯌꯥꯝ ꯄꯨꯟꯅ ꯇꯥꯃꯤꯟꯅꯕ ꯌꯥꯕ ꯑꯩꯈꯣꯏꯁꯨ ꯌꯥꯝꯅ ꯍꯔꯥꯎꯖꯩꯀꯣ ꯑꯅꯧꯕ ꯃꯔꯨꯞ ꯑꯃ ꯐꯪꯖꯔꯦ ꯍꯥꯏꯕꯒꯤ
1: ꯑꯗꯨꯗ ꯃꯦꯗꯥꯝ ꯑꯩꯅ ꯍꯥꯏꯖꯅꯤꯡꯕꯁꯦ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯂꯝꯗꯝꯁꯤꯗꯩꯗ ꯅꯨꯄꯥ ꯑꯣꯏꯕꯁꯤꯡꯁꯤꯅꯅꯦꯕꯣ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯅꯤꯁꯥ ꯈꯔ ꯆꯥꯁꯜꯂꯒ ꯑꯗꯒꯤꯗꯤ ꯀꯔꯤ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦ ꯅꯨꯄꯤ ꯑꯉꯥꯡ ꯂꯝꯕꯤꯗ ꯆꯠꯂꯤ ꯈꯣꯠꯂꯤ ꯍꯥꯏꯕꯁꯤ ꯈꯪꯗꯕꯤꯗ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯎꯁꯤꯠꯊ ꯑꯣꯏꯗꯕꯒꯤ ꯃꯑꯣꯡꯗ ꯍꯥꯏꯗꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯌꯦꯡꯕꯗ ꯌꯥꯝꯅ ꯍꯪꯒꯣꯏ ꯇꯨꯀꯣꯏꯖꯕ ꯊꯕꯛꯁꯤ ꯇꯧꯕꯁꯤ ꯁꯤꯁꯦ ꯁꯨꯝ ꯅꯨꯄꯤ ꯑꯣꯏꯕꯤ ꯑꯩꯈꯣꯏꯅꯗꯤ ꯎꯕꯗ ꯌꯥꯝꯅ ꯍꯪꯒꯣꯏꯖꯩꯕꯀꯣ ꯑꯗꯨꯗ ꯁꯤꯒꯨꯝꯕꯁꯤꯡꯁꯦ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯔꯦꯗꯤꯑꯣꯕꯨ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯏꯖꯤꯂꯤꯅꯥꯎ ꯍꯥꯏꯗꯤ ꯏꯃꯥꯟꯅꯕꯤꯁꯤꯡꯁꯤꯒꯤ ꯃꯥꯏ ꯃꯥꯏꯒꯤ ꯃꯄꯨꯔ ꯑꯣꯏꯕꯁꯤꯡꯁꯦ ꯍꯤꯗꯥꯛ ꯂꯥꯡꯊꯛ ꯊꯛꯄ ꯆꯥꯕ ꯇꯧꯕ ꯃꯇꯝꯗ ꯃꯤꯅ ꯌꯥꯝꯅ ꯌꯦꯡꯅꯤꯡꯗꯕ ꯀꯩꯅꯣ ꯇꯧꯗꯕ ꯃꯑꯣꯡꯁꯦ ꯇꯧꯕꯅꯤꯅ ꯍꯥꯏꯗꯤ ꯍꯤꯗꯥꯛꯇꯣ ꯉꯥꯎꯗ꯭ꯔꯕ ꯃꯇꯝꯗ ꯌꯨꯝꯗ ꯍꯟꯖꯜꯂꯛꯑꯀꯥꯟꯗ ꯃꯥꯏ ꯃꯥꯏꯒꯤ ꯅꯨꯄꯥꯁꯤꯡꯗꯣ ꯑꯦ ꯑꯗꯨꯃꯥꯏ ꯇꯧꯕꯅꯨ ꯈꯣꯠꯀꯅꯨ ꯌꯦꯡꯕꯗ ꯌꯥꯝꯅ ꯐꯖꯗꯦ ꯃꯤꯅ ꯌꯥꯝꯅ ꯅꯣꯛꯅꯩ ꯍꯥꯏꯕꯅꯆꯤꯡꯕꯗꯣ ꯃꯥꯏ ꯃꯥꯏ ꯅꯨꯄꯥ ꯅꯨꯄꯥꯁꯤꯡꯁꯦ ꯋꯥꯔꯛꯄꯤꯌꯣꯅ ꯍꯥꯏꯖꯅꯤꯡꯉꯤ
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯁꯣꯝꯅ ꯄꯨꯈꯠꯄꯤꯔꯛꯏꯕ ꯋꯥꯐꯝꯁꯦꯀꯣ ꯑꯗꯨꯃꯛ ꯃꯐꯝ ꯈꯨꯗꯤꯡꯗ ꯏꯔꯝꯗꯝ ꯅꯠꯇ꯭ꯔꯒꯁꯨ ꯑꯇꯣꯞꯄ ꯂꯝꯗꯝꯗꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯊꯦꯡꯅꯕ ꯋꯥꯐꯝꯗꯤ ꯑꯣꯏꯗꯣꯔꯤꯕꯅꯤꯀꯣ ꯑꯗꯣ ꯃꯁꯤ ꯑꯌꯥꯝꯕꯅ ꯍꯧꯒꯠꯂꯛꯂꯤꯕ ꯑꯉꯥꯡꯁꯤꯡ ꯑꯗꯒꯤ ꯃꯃꯥ ꯃꯄꯥ ꯑꯣꯏꯕꯁꯤꯡ ꯃꯈꯣꯏꯗ ꯏꯗꯨꯀꯦꯁꯟꯒꯤ ꯂꯝꯗꯁꯨ ꯈꯔ ꯃꯈꯩ ꯑꯗꯨꯝ ꯐꯅ ꯂꯥꯏꯔꯤꯛ ꯍꯩꯔꯒꯁꯨ ꯅꯤꯁꯥ ꯆꯥꯕꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯂꯩꯕ꯭ꯔꯥ ꯍꯥꯏꯅ ꯈꯟꯖꯩꯀꯣ ꯏꯔꯝꯗꯝꯁꯦ ꯂꯥꯏꯔꯤꯛ ꯍꯩꯕ ꯃꯤꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯅꯤꯁꯥ ꯆꯥꯕ ꯂꯩ ꯑꯗꯣ ꯃꯁꯤ ꯀꯔꯤ ꯃꯔꯝꯒꯤ ꯑꯉꯥꯡꯁꯤꯡꯁꯤꯅ ꯏꯟꯈꯠꯂꯛꯑꯒ ꯅꯤꯁꯥꯔꯣꯝꯗ ꯇꯥꯏꯅꯔꯤꯕꯅꯣ ꯍꯥꯏꯕꯁꯦ ꯑꯩꯈꯣꯏ ꯄꯨꯟꯅ ꯈꯪꯗꯣꯛꯃꯤꯟꯅꯕ ꯁ꯭ꯇꯗꯤ ꯇꯧꯃꯤꯟꯅꯕ ꯑꯃ ꯗꯔꯀꯥꯔꯗꯤ ꯇꯥꯕ꯭ꯔꯥ ꯍꯥꯏꯅ ꯈꯟꯖꯩꯀꯣ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯑꯩꯒꯤ ꯏꯃꯨꯡꯗ ꯑꯩꯒꯤ ꯏꯃꯥ ꯕꯕꯥ ꯅꯤꯁꯥ ꯆꯥꯗ꯭ꯔꯒ ꯑꯩꯅ ꯍꯌꯦꯡ ꯏꯟꯈꯠꯂꯛꯄ ꯃꯇꯝꯗ ꯅꯤꯁꯥ ꯆꯥꯔꯛꯄ ꯍꯥꯏꯕꯁꯤ ꯃꯁꯤ ꯀꯔꯤ ꯃꯔꯝꯒꯤꯅꯣ ꯍꯥꯏꯕꯁꯤ ꯈꯟꯊꯔꯒ ꯑꯩꯈꯣꯏ ꯄꯨꯟꯅ ꯈꯪꯃꯤꯟꯅꯕ ꯃꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯁ꯭ꯇꯗꯤ ꯇꯧꯃꯤꯟꯅꯕ ꯑꯃꯗꯤ ꯌꯥꯝꯅ ꯗꯔꯀꯥꯔ ꯇꯥꯕ꯭ꯔꯥ ꯍꯥꯏꯅ ꯈꯟꯖꯩꯀꯣ ꯑꯗꯨꯅ ꯃꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗꯁꯨ ꯑꯈꯪ ꯍꯩꯁꯤꯡꯅ ꯄꯨꯟꯅ ꯈꯟꯊꯃꯤꯟꯅꯗꯨꯅ ꯑꯩꯈꯣꯏ ꯏꯔꯝꯗꯝꯁꯤ ꯀꯜꯍꯧꯅꯕ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯅꯨꯄꯥ ꯑꯣꯏꯕꯁꯤꯡꯗꯁꯨ ꯇꯥꯏꯅꯕ ꯌꯥꯗꯦꯀꯣ ꯃꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯄꯨꯂꯞ ꯑꯣꯏꯅ ꯈꯟꯊꯃꯤꯟꯅꯔꯒꯀꯣ ꯀꯔꯤ ꯀꯔꯝꯕ ꯄꯥꯝꯕꯩꯅꯆꯤꯡꯕ ꯊꯕꯛꯅꯆꯤꯡꯕ ꯂꯧꯈꯠꯂꯒ ꯑꯣꯏꯔꯛꯂꯤꯕ ꯐꯤꯕꯝ ꯑꯁꯤ ꯃꯈꯥ ꯇꯥꯅ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯏꯔꯝꯗꯝꯁꯤꯗ ꯑꯣꯏꯔꯛꯇꯅꯕ ꯑꯐꯕ ꯃꯥꯏꯀꯩꯗ ꯄꯨꯅꯕ ꯍꯣꯠꯅꯃꯤꯟꯅꯁꯤ ꯍꯥꯏꯕꯁꯤ ꯃꯌꯥꯝꯒꯤ ꯃꯐꯝꯗꯁꯨ ꯊꯝꯖꯒꯦꯀꯣ ꯁꯣꯝꯅ ꯄꯨꯈꯠꯄꯤꯔꯛꯄ ꯋꯥꯐꯝ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯃꯌꯥꯝꯗꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯎꯗꯨꯅ ꯂꯩꯔꯕꯅꯤꯀꯣ ꯈꯪꯗꯨꯅ ꯂꯩꯔꯕꯅꯤ ꯑꯗꯨꯕꯨ ꯑꯀꯥꯁꯣꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯃꯌꯥꯝ ꯄꯨꯝꯅꯃꯛꯅ ꯍꯧꯖꯤꯛꯃꯛ ꯏꯁꯥꯃꯛꯅ ꯄꯨꯈꯠꯄꯤꯔꯛꯏꯕ ꯋꯥꯐꯝ ꯑꯁꯤ ꯇꯥꯔꯒ ꯑꯃꯨꯛꯀ ꯍꯦꯟꯅ ꯃꯤꯠ ꯃꯥꯏ ꯄꯥꯡꯗꯨꯅꯀꯣ ꯑꯃꯨꯛꯀ ꯍꯦꯟꯅ ꯊꯕꯛ ꯊꯧꯔꯝꯁꯤꯡ ꯐꯠꯇꯕ ꯊꯕꯛ ꯊꯧꯔꯝꯁꯤꯡꯒꯤ ꯃꯥꯏꯀꯩꯗ ꯌꯥꯔꯤꯕ ꯃꯈꯩ ꯆꯪꯁꯤꯜꯂꯣꯏꯒꯦ ꯑꯩꯒꯤ ꯏꯆꯥ ꯏꯁꯨꯅ ꯃꯇꯧꯗꯃꯛꯀꯅꯤ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯒꯤ ꯏꯆꯥ ꯏꯁꯨꯁꯤꯡꯁꯦ ꯑꯩꯅ ꯐꯅ ꯐꯔꯒꯁꯨ ꯃꯈꯣꯏꯅ ꯀꯔꯤꯒꯤꯅꯣ ꯅꯤꯁꯥ ꯆꯥꯔꯛꯏꯕꯁꯦ ꯍꯥꯏꯕꯁꯦ ꯃꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗꯁꯨ ꯃꯌꯥꯝ ꯄꯨꯟꯅ ꯈꯪꯃꯤꯟꯅꯁꯤ ꯊꯤꯒꯠꯃꯤꯟꯅꯁꯤ ꯍꯥꯏꯕꯁꯤꯁꯨ ꯃꯌꯥꯝꯒꯤ ꯃꯐꯝꯗ ꯊꯝꯖꯒꯦꯀꯣ ꯑꯗꯨꯗꯤ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯀꯣꯜ ꯇꯧꯕꯤꯔꯛꯇꯨꯅ ꯋꯥꯐꯝ ꯈꯔ ꯐꯣꯡꯗꯣꯛꯄꯤꯔꯛꯄ ꯃꯊꯪ ꯑꯁꯤꯗꯤ ꯏꯁꯩ ꯑꯃ ꯈꯛꯇꯪ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯝꯖꯔꯛꯀꯦ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯝꯖꯔꯤꯕ ꯏꯁꯩ ꯑꯁꯤ ꯂꯥꯟꯉꯝꯕ ꯐꯤꯜꯝ ꯑꯁꯤꯗꯒꯤ ꯄꯨꯁꯄꯔꯥꯅꯤ ꯑꯃꯗꯤ ꯅꯥꯎꯕꯣꯏ ꯑꯅꯤꯒꯤ ꯑꯄꯨꯟꯕ ꯈꯣꯟꯖꯦꯜꯗ ꯒꯣꯖꯤꯟ ꯂꯨꯋꯥꯡꯅ ꯁꯩꯔꯦꯡꯕ ꯑꯃꯗꯤ ꯖꯤꯇꯦꯟ ꯀꯨꯃꯥꯔ ꯅꯥꯎꯔꯦꯝꯅ ꯁꯩꯔꯥꯡꯕ ꯏꯁꯩꯅꯤ ꯏꯁꯩ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯝꯖꯔꯤ ꯇꯥꯕꯤꯁꯤ

0: ஹை டி நோ புனோங் நீங்க
1: கதோரா
0: கதோகாந்த போகாய் விடோ தனமன் நுமிதுதகினே துமித் பாவாயிரதே அகோயின சங்பகாசி லோங்கினரா மானேமி சேந்தோவுது லாக்ட்ரே
1: ஹை சேல்தோவுது லாரதனா தௌதோவா தோப்புனம கிச்சேவோ ஜொந்த லாக்கிதேதனா
0: அது ஐங்கராங்கே தோவுதுதனே இனேங்காங்பின பாவாயந்தமி ஹை
1: கரிஹரேனோ
0: சேன் பைக்கலக்பகி ஹௌனபா பாமூரினேன அமகி அமகி மதேங்சு பான்தோக்ட்ரே அதுதிதி அமதோ தமம்போயிரினினே சபான் கிர்குக் தடுக்கலுருதுபு ஆஜிக்தி சேன் பைல ஹபேமதி தொங்காந்த அமது யௌரேதனா காரி ஹைனேயினே
1: ஐ அதேராயினே லேகாய் சினாய்பு சேல் பைபோயினோ உபிகிப்சே ஐ உனோ நனுங்காய் கிரசைட்
0: மீகுதிமங்னத மைலோய் ஹைனேரேயி
1: போலோகத்திவனுமித்துதா தைபுங்கோராம்பிஹாரினா ஹங்கமிதுதி இவங்க மொத்தம் கர ஸ்கோர் லவ்விதோன திராயதுனா
0: ஐமா அகோனி ஐகோய்சிவு ஸ்கோர் தம்தோய்ரோ
1: நத்தினி நங்பு தம்னிங்ப்ரோ
0: ஐமா thonga handa amadu thamma basidi yam sao jani na nako adu gi oiram ni ye taimo ram bi hari na hairam bi do
1: ai khoi se hau jek si yam chao ra jani sini dana wa khal chao bai do khanga bo
0: awoi ro isko tham doi rai ba
1: ai wari gi wani da kai dong thamu ne gi ni atei da nang suai hai do kan ko che wa se
0: ai kai su hai doi da
1: ai ai ai bazira
0: ai khoi bazina to sang hai si bo
1: mani ne
0: mani ne
1: mani ne bazini ne
0: பாவு தாவதனே நுங்காய்த்ததன் லாய் உயிரம் நேவா
1: லங்சம் பிரோ பாஜி லங்சம் ஐ ஐ ஐ குரும் ஜரி பாஜி ஜய் ஜய் ஜய் யாரே யாரே யாரே
0: பாஜி சித பம்பி உசே
1: ஐ தார்பா பாஜி கி சா ஹௌவம் தசேமோ பாஜி சே லாக் தோக்தன லாய்
0: ஹோய் ஹோய் பாஜி ஐ சா செஞ்சரு கி கே கோ
2: ஐ லாக் பகி தமக் சா ஹௌவ சேமோ காய்ன ஹைனரி ந கோய்பு தோக்லிப தௌதௌ மதா சிதா சாப தக்பக சங்லிபரனி ஹை தபல்
1: தொங்கால்த தம்ஜல்ல மேதனபு பாஜி சாத தக்தபதி யாதேதோ
2: சாப சாதபதுதே தம்கோனே
1: பாஜி
2: தம்மமிபதுபு தொங்கால் மக்தத ஓயிரிபரா கோங்பால்த கைத லோலம்பகதே நத்தே கோதா
1: ஹேரா பாஜி பாஜி ஜோ ஹங்மலேதா லோலம்ப நான்தஹோ வம்த நத்தே பாஜி தொங்கால் மயாய் மக்தத நிதனமிதோ ஐபு அத்தம்னன சிங்னரக தனமிம்னி பாஜி
2: நங்பு மீன யாம் யங்சிலே நா தோ
1: அபாஜி
2: அசிகும்பசே நுங்காயாய் பப மபான் பகலக்ப சேன் பாய்ப மியோய்தா ஹேக் ஹேக் தோக்கல்லி ஹைனை லாயிரப இமுங்ததியே கதாய்தகி தோக்கதகே
1: பாஜி நா ஹபிபகும்ன அசிகும்பசி லைத்தலாரே இமுங் மனுங்ததியே தோக்ப நத்தியதா பாஜி
2: யாம் சக்ஷலோ தபல்
1: பாஜி
2: சேன் பாய்தேதுன சுனே தொய்தோக்ன மகா பொங்கனு நங் யாம் சக்ஷன்கதபன்
1: சேல் தொங்கி மத்தாங்க பாஜி ஐஹாக்சி மனாமணி நாய்ஜதிரம்னி பாஜி சேல் சு குத்ததி அமத்தலை ஹௌதபனி பாஜி
2: யாம் ஹைசிங்கோ மீகி மமி சாவுனனப தபக் தௌகனு
1: பாஜி ஐசி தௌதோவா தோக் லுஹோங்மன சிங்ப சட்ப நுங்காய்த்தே பாஜி அமதுன தொங்கால் யோக்ஷல் அப்சித பாஜி கண்டப யாதபனி
2: சலுரனு சலுரனு மதம் கரதி லேப்பதாரேதனா
1: கதாயிலே தோதோ வாத்தோக் சப்ப யாகதகே பாஜி ஹுஜிக் சச்சத்ரபனி ஹந்தக்கி மதாங்சி அராய்ப நத்தே பாஜி
2: அராய்ப நத்தேன் ஹை தபல்
1: பாஜி
2: மதோ பாஜி ந கல்லகா ந குதோன் யாய்மகி லுஹோங்பா நோயோன் சனாகி மாம்தோன்கி மசா லுஹோங்பகி பாவ் அம லாரோய்
1: பாஜி
2: ஐன லோய்ன திங்கமபனி
1: பாஜி மயாம்கி லுஹோங்பா தோதோ வாத்தோக்தோ யாவுதி யாம் யாவ்ஜென்னிங்பனி பாஜி ஐக்கோ யாவுங்க மரோய்தம்னினா பாஜினா வாரி ஒய்ன கர மயாம் சாவுதனப வரவுதனப சாபியோ பாஜி
2: கைதோச்சோய்னோ தவாய் ஹான கண்டப யாதபனி
0: பாஜி சா சொந்த லைஜரேசி
1: சா பாய்பியோ பாஜி
2: நங்கி சா சிபு தபல்கிதி யாவுதர்பர நோயோன்சனா
0: பாஜி மாதி சாப தக்பக சே சங்போ நத்ரேதா
1: யாரே யாரே தவாய்ன தவாய் அசு யாம் நுங்காய்த்தபனி யாரே
2: அக்கீப போகன்ப ஹாய்பசே தவாய் நுங்காய் கிதிரப போனி சாப தக்பக சங்போ தேதா
1: கீதப யாதபனி பாஜி தமமிபதோ யாம் சாதிப போட்னி லைக்காய் மீ பாவ கிணறிம்னி நத்தே பாஜிபு ஹங்கோய் பிதிரனே பாஜி
2: கிணறிப ஹாக்தனி பாஜி சு நோங்ம லாக்லம்னிபனி காங்கு கரனா சங்குப நுங்காயிரோய் குரா குரான சங்குரக மீன லான உனக்கரணி கோன முக் சங்கிரோ ஹாய்பதகி நக்கோய்த சங்கலம்தனா பாஜி எதும் ஹல்கிரபனி கீதபதி யா போன்தேதோ
1: பாஜி
2: தௌதோக்ஷு ஹெக் தாபத தவாய் நுங்காய் போன்தே இசு நுபி சனா தும்பினே ஐங்கோந்த தாக்லம்லபனி மாசு மத்வாயாம்ன நுங்காய்க்கிதிரபனி
1: நசு நுபி சனா தும்பிபு பாஜி கொய்தல் அம்பரனே பாஜி
2: இசுதோ ꯍꯧꯈꯤꯕ ꯊꯧꯗꯣꯛꯇꯣ ꯃꯌꯨꯝ ꯃꯀꯩ ꯄꯥꯟꯕꯒꯤ ꯃꯇꯥꯡ ꯑꯗꯨꯗ ꯅꯈꯣꯏꯒꯤ ꯅꯥꯛꯇꯗꯤ ꯆꯪꯖꯕꯗꯤ ꯉꯝꯗ ꯃꯄꯨꯍꯣꯏꯒꯤ ꯅꯥꯛꯇ ꯂꯥꯛꯑꯒ ꯃꯊ꯭ꯋꯥꯏ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯅ ꯄꯥꯎ ꯍꯦꯛ ꯍꯦꯛ ꯇꯝꯃꯩꯅꯦ
1: ꯏꯆꯥꯅꯨꯄꯤꯗꯣ ꯑꯩꯒꯤ ꯅꯥꯛꯇ ꯂꯥꯛꯄ ꯈꯔ ꯍꯪꯒꯣꯏꯅꯤ ꯕꯥꯖꯤ ꯃꯥꯅ ꯇꯧꯕꯅ ꯃꯥꯅ ꯐꯪꯕꯅꯤ ꯃꯇꯝ ꯈꯔꯗꯤ ꯃꯥ ꯋꯥꯖꯕ ꯇꯥꯕꯅꯤ ꯕꯥꯖꯤ
2: ꯏꯁꯨꯗꯣ ꯆꯥꯎꯅ ꯍꯣꯡꯕꯤꯔꯝꯕ ꯌꯥꯕꯅꯤ ꯃꯄꯨ ꯑꯩꯉꯣꯟꯗ ꯍꯣꯏ ꯃꯥꯏ ꯑꯃꯠꯇ ꯇꯥꯅꯔꯝꯗꯅ ꯅꯈꯣꯏꯅ ꯅꯤꯄꯥ ꯃꯌꯨꯝꯗ ꯍꯦꯛ ꯏꯟꯊꯣꯛꯄꯤꯈꯤ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯅꯈꯣꯏꯁꯨ ꯅꯤꯡꯉꯝꯗꯕ ꯐꯥꯎꯔꯛꯂꯦꯗꯣ
1: ꯕꯥꯖꯤ
2: ꯊꯥꯕꯜ ꯅꯪ ꯃꯇꯝ ꯑꯗꯨꯗ ꯈꯔ ꯁꯥꯎꯕ ꯍꯦꯟꯃꯜꯂꯤ ꯍꯥꯏ
0: ꯃꯄꯥꯅ ꯌꯥꯈꯤꯗ꯭ꯔꯝꯅꯦꯅꯦ ꯑꯩꯁꯨ ꯎꯄꯥꯏ ꯂꯩꯒꯤꯗꯦ ꯕꯥꯖꯤ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯑꯩ ꯌꯥꯝꯅꯤꯡꯉꯝꯃꯛꯇꯦꯗ ꯕꯥꯖꯤ
1: ꯅꯣꯏ ꯁꯅꯥꯒ ꯕꯥꯖꯤꯒꯁꯨ ꯑꯩꯉꯣꯟꯗ ꯑꯣꯏꯅ ꯁꯥꯎꯕꯤꯔꯤꯃꯥꯅꯦ ꯍꯧꯖꯤꯛꯀꯤ
2: ꯏꯁꯨꯗꯣ ꯅꯨꯡꯁꯤꯅ ꯅꯪꯒꯤ ꯁꯨꯃꯥꯡ ꯑꯁꯤꯗ ꯂꯨꯍꯣꯡꯕꯤꯕꯗ ꯀꯔꯤꯕꯨ ꯀꯥꯏꯒꯦꯅꯦ
1: ꯅꯠꯇꯦꯅꯦ ꯕꯥꯖꯤ ꯕꯥꯖꯤꯅꯗꯤ ꯅꯆꯥꯅꯨꯄꯤ ꯅꯣꯌꯣꯟ ꯁꯅꯥꯕꯨ ꯍꯣꯡꯕꯤꯈꯤꯕ꯭ꯔꯣ ꯕꯥꯖꯤ ꯀꯥꯟꯗꯦꯗ ꯕꯥꯖꯤ ꯅꯣꯌꯣꯟ ꯁꯅꯥꯒ ꯑꯩꯒꯗꯤ ꯅꯤꯄꯥ ꯃꯌꯨꯝꯗꯁꯨ ꯍꯣꯡꯖꯈꯤꯗ꯭ꯔꯕꯅꯤ ꯂꯨꯍꯣꯡꯈꯤꯗ꯭ꯔꯕꯅꯤ ꯕꯥꯖꯤꯅ ꯁꯥꯎꯕꯤꯔꯤꯗꯣ ꯕꯥꯖꯤꯅ ꯅꯣꯌꯣꯟ ꯁꯅꯥꯕꯨ ꯂꯨꯍꯣꯡꯈꯤꯗꯕꯗꯨꯗꯤ ꯈꯟꯊꯕꯤꯗ꯭ꯔꯃꯥꯅꯦ ꯕꯥꯖꯤ
2: ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯑꯩꯁꯨ ꯌꯥꯝꯅꯤꯡꯉꯝꯃꯛꯇ꯭ꯔꯦ ꯕꯥꯖꯤꯗ ꯊꯣꯛꯂꯤꯕ ꯑꯁꯤꯒꯨꯝꯕ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯕꯁꯦ ꯊꯣꯛꯇꯅꯅꯕ ꯏꯁꯨꯗꯣ ꯅꯪꯒꯤ ꯁꯨꯃꯥꯡ ꯑꯁꯤꯗ ꯍꯣꯡꯕꯤꯕꯗꯣ ꯕꯥꯖꯤꯅ ꯄꯥꯝꯈꯤꯕꯅꯤꯅ ꯑꯩ
0: ꯑꯩ ꯌꯥꯝ ꯄꯦꯟꯗꯦ ꯑꯗꯨꯅ ꯃꯔꯝ ꯑꯣꯏꯔꯒꯅꯤ ꯑꯩꯅ ꯏꯄꯥꯝꯗ ꯆꯪꯕ ꯉꯝꯖꯗ꯭ꯔꯤꯁꯤ
1: ꯅꯪ ꯑꯗꯨꯒꯤꯗꯃꯛꯇ ꯀꯞꯇꯤ ꯀꯞꯄ ꯀꯩꯅꯣꯍꯦ ꯑꯩꯈꯣꯏꯒꯤꯁꯨ ꯃꯇꯝ ꯑꯃ ꯂꯥꯛꯈꯤꯅꯤ ꯀꯩꯅꯣ
0: ꯏꯁꯨ ꯐꯪꯒꯗꯧꯔ ꯀꯥꯟꯁꯤꯗꯕꯨ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯀꯔꯝꯕ ꯃꯇꯝꯗ ꯂꯥꯛꯈꯤꯗꯣꯏꯁꯤꯕꯣ ꯑꯩ ꯌꯥꯝ ꯄꯦꯟꯗꯦ ꯍꯥꯏꯁꯤꯅꯤ ꯌꯥꯝ ꯄꯦꯟꯗ ꯖꯥꯅꯤ
1: ꯀꯩꯅꯨꯅꯤ ꯃꯄꯤ ꯏꯔꯛꯑꯒ ꯆꯦꯜꯂꯗꯅ ꯅꯪ ꯑꯗꯨꯗꯤ ꯌꯧꯅꯣꯕ ꯑꯗꯨꯃꯥꯏꯅ ꯇꯧꯅꯣꯏꯕ
2: ꯃꯇꯝꯗꯨꯗ ꯁꯨꯝ ꯊꯣꯛꯑꯣꯏꯅ ꯇꯝꯈ꯭ꯔꯃꯥꯜꯂꯦ ꯑꯗꯨꯕꯨ ꯍꯧꯖꯤꯛꯇꯤ ꯕꯥꯖꯤ ꯍꯤꯡꯉꯤ ꯏꯆꯥꯒꯤ ꯑꯄꯥꯝꯕ ꯍꯥꯏꯌꯨ ꯕꯥꯖꯤꯅ ꯄꯥꯡꯊꯣꯛꯀꯅꯤꯅꯦ
1: ꯕꯥꯖꯤ ꯃꯐꯝ ꯃꯇꯝ ꯂꯥꯛꯈꯤꯅꯤꯗ ꯕꯥꯖꯤ ꯕꯥꯖꯤꯒꯤ ꯅꯥꯛꯇ ꯑꯩꯈꯣꯏ ꯑꯅꯤ ꯂꯥꯛꯑꯒ ꯈꯨꯔꯝꯖꯔꯛꯈꯤꯗꯣꯔꯤꯝꯅꯤ ꯕꯥꯖꯤ
0: ꯍꯨꯔꯥꯟ ꯃꯇꯨꯡ ꯃꯩꯔꯤꯡꯕꯥꯏꯗ ꯀꯩꯗꯧꯅꯗꯣꯏꯅꯣ ꯅꯤꯡꯉꯣꯜ ꯑꯣꯏꯕꯤ ꯑꯩꯈꯣꯏꯗꯗꯤꯅꯦ ꯀꯔꯤꯕꯨ ꯀꯥꯟꯅꯔꯤꯒꯦ ꯀꯔꯤ ꯀꯥꯟꯅꯔꯤꯒꯦꯕ
1: ꯕꯥꯖꯤ ꯋꯥꯔꯤꯁꯨ ꯅꯨꯡꯉꯥꯏꯔꯤ ꯑꯩꯈꯣꯏꯗ ꯁꯨꯝ ꯂꯩꯊꯣꯛꯄꯁꯤꯕꯨ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯗ꯭ꯔꯤꯝꯅꯤ ꯕꯥꯖꯤ
2: ꯁꯨꯝꯃꯤꯅꯤ
1: ꯊꯣꯡꯒꯥꯟꯗ ꯊꯝꯃꯝꯕꯗꯨꯗ ꯍꯥꯏꯖꯕꯅꯤ ꯕꯥꯖꯤ ꯕꯥꯖꯤꯁꯨ ꯀꯤꯕꯤꯔꯤꯅꯤꯗ ꯍꯧꯕꯤꯔꯤꯅꯤꯗ
2: ꯁꯦ ꯕꯥꯖꯤ ꯌꯧꯈ꯭ꯔꯒꯦ ꯑꯗꯨꯕꯨ ꯑꯩ ꯏꯄꯥꯅ ꯄꯨꯔꯛꯏꯁꯦ ꯁꯦ
1: ꯕꯥꯖꯤ
2: ꯅꯈꯣꯏ ꯃꯄꯥꯟ ꯊꯣꯛꯄꯁꯨ ꯌꯥꯗꯕꯅꯤꯅꯅꯦ ꯁꯦꯟꯐꯝꯁꯦ ꯃꯇꯝ ꯈꯔ ꯁꯤꯖꯤꯟꯅꯖꯔꯣ
0: ꯕꯥꯖꯤ ꯁꯦꯟꯗꯨ ꯌꯥꯝ ꯌꯥꯝꯃꯤ
1: ꯀꯩꯁꯨ ꯀꯥꯏꯗꯦ ꯕꯥꯖꯤ ꯑꯩꯈꯣꯏꯗꯤ ꯀꯣꯟꯊꯣꯡ ꯋꯥꯡꯃ ꯊꯣꯛꯄ ꯅꯨꯡꯉꯥꯏꯇ꯭ꯔꯝꯅꯤꯅ ꯕꯦꯡꯛꯇ ꯆꯠꯄ ꯈꯣꯠꯄꯁꯨ ꯅꯥꯇꯩ ꯆꯥꯗ꯭ꯔꯦ ꯊꯝꯕꯤꯔꯝꯃꯣ ꯕꯥꯖꯤ ꯊꯝꯕꯤꯔꯝꯃꯣ
2: ꯁꯦ ꯂꯧꯁꯤꯟꯖꯔꯣ ꯑꯗꯨꯗꯤ ꯕꯥꯖꯤ ꯆꯠꯂꯦ ꯍꯥꯏ
0: ꯕꯥꯖꯤ
1: ꯐꯅꯤ ꯕꯥꯖꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯑꯁꯨꯝ ꯂꯩꯖꯍꯧꯔꯦ ꯕꯥꯖꯤ
0: ꯑꯩꯈꯣ ꯕꯥꯖꯤꯅ ꯊꯝꯃꯝꯃꯤꯕ ꯁꯦꯟꯐꯝꯗꯣ ꯌꯥꯝ ꯌꯥꯝꯕ ꯃꯥꯜꯂꯤꯗ
1: ꯌꯥꯝꯖꯁꯅꯨ ꯀꯩꯅꯣ ꯄꯤꯔꯝꯕꯗꯤ ꯄꯤꯔꯝꯃꯦꯗꯅ
0: ꯑꯗꯨ ꯌꯥꯝꯃꯗꯤ ꯁꯤꯡꯕ ꯋꯥꯗꯧꯔꯤꯅꯤ
1: ꯃꯁꯤꯕꯨ ꯉꯧꯕ꯭ꯔ ꯀꯩꯅꯣ ꯃꯇꯝ ꯈꯔ ꯁꯤꯖꯤꯟꯅꯔꯣ ꯑꯣꯏꯅ ꯍꯥꯏꯔꯝꯃꯤꯗꯨꯗꯤ ꯃꯇꯝ ꯈꯔꯈꯛꯀꯤ ꯋꯥꯅꯤꯅꯦ ꯃꯇꯝ ꯁꯥꯡꯅ ꯁꯤꯖꯤꯟꯅꯅꯕ ꯕꯥꯖꯤꯅ ꯁꯤꯗꯩꯗꯤ ꯄꯤꯊꯔꯛꯀꯗꯣꯔꯤꯝꯅꯤ ꯁꯤꯗꯩ ꯁꯨꯝ ꯄꯤꯊꯔꯛꯀꯗꯣꯔꯤꯝꯅꯤ ꯅꯠꯇꯦ ꯅꯪ ꯍꯥꯏꯔꯤꯁꯤ ꯂꯧꯔꯣꯏꯁꯤ ꯍꯥꯏꯔꯤꯔ
0: ꯅꯨꯄꯥ ꯅꯪꯒꯤ ꯀꯣꯛꯁꯤꯗꯤ ꯌꯥꯏꯍꯦ
1: ꯁꯤꯅꯤꯅ ꯍꯩ ꯁꯤꯡꯕ ꯍꯥꯏꯗꯣ ꯍꯟꯗꯛꯀꯤ ꯃꯇꯥꯡꯁꯤꯗꯅꯦ ꯏꯅꯥ ꯈꯨꯂꯧꯔꯗꯝꯅꯤ ꯀꯥꯟꯗꯦ ꯅꯨꯄꯤ ꯇꯨꯃꯤꯟ ꯂꯩꯌꯨ ꯋꯥꯗꯅꯅꯦ ꯁꯦꯟ ꯇꯥꯟꯁꯦꯕ
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯑꯩ ꯇꯨꯃꯤꯟ ꯂꯩꯖꯔꯒꯦ